0: 70 பேர் நான் நோக்கிறேன் பிஸ்ட்.
1: My name is Bond. James Bond.
2: Mein ihr Bond. Lustere halt nur den Kaffee.